சங்கட தமிழ அடவு நகருக்கு மிக்கி மாறி கோத்தாலி மாறியா நில்ல